0: கூடுமண்டு கூடுமாடி கூடு பேசணும் காடு கூடு சொயினா கூடுப்பா கூடு பெண்ணனுங்க கூடு காயா கூடு கப்பட் கூடு ரூப்பப்பா கூடு மியா கூடு பிபி கப் ஹோய கார் கூடு கூரேனே ஹோ லக்கா விசிரியா கர்த்தார் கிருஷ்ணா லக்கி சே தோஸ்தி சப் ஜக் சலன் ஹார் கூடு மிட்டா கூடு மாக்கியோ கூடு டூபே பூர் நானக் வக்கானே பேணத்தி ਬਾਦ ਕੂੜੋ ਕੂੜ ਮਹੱਲਾ ਪਹਿਲਾ
1: ਸੱਚ ਤਾਂ ਪਰ ਜਾਣੀ ਹੈ ਜਾਂ ਰਿਦਾ ਸੱਚਾ ਹੋਵੇ ਕੂੜ